சனி நதி சுருளிய வாசவே சித்தனதியம் ஷூர் மனதிலிட்டி துண்டினால் இசுமேல் நப்பதே தகாக்கிவி ஃபில்ம் சங்கீத் பிலே இக்கு காஸ் பேச்சான் வாங்கியாசி தில் கியா கியா கசூர் ஜிஸ் ஃபில்ம் தியா ஜசி கீத் சுன்ரேயா துகானு சுன்வாரேயா கீத் இ சங்கீத் தா ஓன் தோர் சி ஜுது ரொமான்டிக் தே மெலோடி இ துனி ரவாயதா ஃபில்மா தே விச் ਆਪਣੇ ਆਪ ਦੇ ਵਿੱਚ ਸਿਖਰਦੇ ਸੀ ਫਿਲਮਾਂ ਦੇ ਗੀਤਾਂ ਵਿੱਚ ਪਿਆਰ ਦੇ ਨਾਲ ਨਾਲ ਵਿਛੋੜਾ ਇੰਤਜ਼ਾਰ ਅਤੇ ਦਿਲ ਦੀਆਂ ਭਾਵਨਾਵਾਂ ਵੀ ਸੁਣਨ ਨੂੰ ਮਿਲਦੀਆਂ ਸੀ ਅਤੇ ਹਾਂ ਇਹਨਾਂ ਹੀ ਮਿੱਠੀਆਂ ਭਾਵਨਾਵਾਂ ਦੇ ਵਿੱਚ ਅਗਲਾ ਇਹ ਗੀਤ ਜਿਸ ਵਿੱਚ ਪਿਆਰ ਕਰਨ ਵਾਲੇ ਆਪਣੇ ਆਪਣੇਪਨ ਦੇ ਨਾਲ ਅਤੇ ਤਾਰੀਫ ਦੋਵੇਂ ਜਿਹੜੇ ਨਜ਼ਰੀਏ ਨੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਲੈ ਕੇ ਆ ਗਏ ਸੀ ਲੋ ਜੀ ਅਗਲਾ ਗੀਤ ਆਸ਼ਾ ਭੋਸਲੇ ਤੇ ਕੁਮਾਰ ਸਾਨੂੰ ਹੁਣਾਂ ਦਾ ਜੁਗਲਬੰਦੀ ਦਾ ਗੀਤ ਹੈ